வைத்தித்த வருவரியங்கேனுவ துப்புரங்க துப்புராங்க தேனுவ துப்புரங்க துப்புராங்க தேனுவ துப்புரங்க துப்புராங்க தெத்தோரோ தெத்தோரமைய வைக்கி தெம்மத்தோய் கபுவையமையே தாத்தோ ஏ கொக்கோ.